பதமராளினி பதனி வாழிகை கலனு வாழ்ச்சி பதியின் சகா வனமயூரமுலு நீ வயாரமுலு வகலு நேர்ச்சி.